துடையினவே வானவே என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விறுவிறையினவே வாழைவு மனது விண்வெளி விண்வெளியேறும் அரமன் மத ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக அழகே ஒரு புயல் மலை வந்தால் அழகே என எங்கன காப்பாய் கண்ணின் இமைகள் கண்டு என்னை உங்கன காப் சத்தியமாகவா உன் சத்தியம் செய்யவா இந்த பூமியே தீர்ந்து விரிவோம் என்னை எங்கு சேர்ப்பாய் நட்சத்திரங்களை கூடு கட்டி அதில் நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்கள் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய் உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்து உயிர் கொடுப்பேன் ஹே ராஜா.